அர் அகமே கோத்திர பார் பிரமக மில சதகுரு லாக சீட்டா தின் குர் பஜன சுகான ஹீயரே தின் ஆகே ஆன பரீட்டா மானமுக ஹீரா அத் கடோர ஹை தின் அந்தர்கார் கரீட்டா பிசீர் கோபோ தூத் பியாயே பிக் நிக்சே போல் புலீட்டா அர் பிரப் ஆன மிலாவோ குர் சாது காச கரட சதமுக லீட்டா யா நான் குர் கேலாலே குல்லே லாக சங்கத தரு